0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ரேடியோ ரேடியோ ரேடியோ
2: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இட்ஸ் ட்ரெடிஷனல் மேன் நியோ

0: In the rest of time, let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேறு குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ